சாந்தபுருஷே அடையாளமென் அபசபுரங்கள் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

சாந்த குருசே அடையாளமும் அபசதுரங்கின் அபகலவா தேவா அபகேதவே சுவாமினி.